தகத்தை சித்தை சில தகத்தாம் சித்தாம் சில தகத்தை சித்தை சில தகத்தாம் தை